வைரத்தீர சுநராயன் சுநராயன் தீ வைரத்தீர சுநராயன் சுநராயன் தீ வைரத்தீர சுநராயன் சுநராயன் தீ வைரத்தீர சுநராயன் சுநராயன் தீ வைரத்தீர சுநராயன்.